ரசயு பரம தொர சுத்தோயு போடனே அவனி ரசயு பரம தொர சுத்தோயு போடனே அவனி மாத்தா தோ பட்டரா